அறிமுகத்தை மீது நாக்கேரன் டெனிலோ டெனிலோ பேக்கோல் ஃபாத்தன் கெசமீரோ கெசினோ மத்தி கொடுவோம் அது போல ரஃபின் அரண்டேரித்த ரஃபின் அராட் ஃபாதா கொண்ட திஃபா கோமசே குறி போல பேக்கோல் ஃபாத்தங்க தி கோனர் தேவன கோனர் பிரேசில் அல்லிபே ஐடிக்கு ஆகாஷ் திஃபா கோஃபா பேர்பதி கோனர் சோலமெட் குலேஃபா சுமே சுமே டீம் கிரிஸ்டியம் கல்லாண்ட் நிஜ பிரேசிலுக்கு ஃபஸ்ட் குழு தெரி ஐடி ஏரிய திரேக டி ஏரிய திரேக சிபுரு குழு தெரி மடக்கோதாக புரிய நகாதி கோனர் போதும் ஃபோனுவா மசு குரு போல கீப்பாத்து தூ வச்சு வினிஷியஸ் வினிஷியஸ் குரு ஃபோனுவா அது போல தியே அனக்கு ஸ்பேர் வகை கோனர் புரிய மத்து மடக்கோதா ஹருக்கும் தெரிய ஃபேர் ஜெயிலா போல பேர் வகை தியே சத்தார் மீட் குழைஃப தெட்டியும் குறை எவ்வெஸ் டீம் கல்லான விஜயம் திம்மன் கோண நக நகாதி கோண போதும் ஃபாதும் திஃபா குறி ஹைட்டி கொண்ட திஃபா குறி போய் பேரும் அனக்கு நகாதி பிரேசில் கொண்டு போதும் ஃபோனுவாத மசிய குறி போல் கேரி தி ஹைட்டி கொண்ட திஃபா குறி திஃபா குறி ஃபோனுவாத பஸ் மீது ஓரஸ் குரணி ஃபாதும் மாக்கினியோஸ் போதும் திஃபா குறி போல் அனக்கு ஃபாதும் ஹைட்டி கொண்ட குறி ஃபோனுவாத கிசிமீரோ குறி ஃபோனுவாதி மினிஷியஸ் அதே ஃபோனுவாத போல் ஃபாதும் ஹைட்டி கொண்ட போதும் பேக் போல் ஃபாதும் இருத்தனை கீப்பர் கீப்பர் ஏரிய பேர் நுக்குமே ஏரியா நம்ம கேரி போல ஃபேம் பண்ணணும் ஹிங்காத ஃபேர் தெரிவானி சத்தார மினிட் குழைஃப தி டீம் கிரேவிஸ் டீம் கல்லான நினைச்சு குறிய மீதனி ஹைட்டி அதி பிரேசில் பதில் கிராமிச்சுக்கு போனோம் ஃபுர்த்த மஹாஃப் கேக்கனுக்கு சத்தார மினிட் குழைஃப குழுமத்தின ஹைட்டி குழுத்தனி போலத்தே திஃபா குறை ஃபுனுவாதி ஆகாஷ் குறி ஃபுனுவாதி மிதுன கேரி போலத்தே மிதுனஸ்கோ ஒன் பதில் லேஃப் தங்கோட குறை தி பியூரேட்டர் பியூரேட் கொண்டிருக்கிற குறை தாமஸே குறி கேரி தியா பிரேசில் குழுத்தர் கேஜெஃப் என்ன குழுமத்திரே ஐடி குண்ட ஹைட்டிக்கு தே நம்பர் ஆகாஷ் கொண்டா கொதா தீர்த்தி குரியா குண்டரேகா என குரியா என் குண்டரேகா குரியா ஆகாஷ் ஆகாஷ் கொண்டா கொதா குரிய ஃபோனுவால் கெசிமியா கெசிமியா போல் ஹிஃபன் குரிய ஜெயிலா தங்கள் ஃபஹாத்தம் கெஸ் ஏடு ஏடு கொண்டா கொதா பேக் கொள் ஃபஹாத்தம் எதிரும் மத்திய குறி பாவிஸ் நம்பர் டுவானா டுவானா கொண்டா கொதா குரிய ஃபோனுவால் போல் எனக்கு ஆகாஷ் கொண்டா கொதா பிரேசில் ஹாஃப் மெதாச மிஜிலா தீர்த்தி குறி ஃபோனுவால் ஃபிகாவிஸ் நம்பர் கெசிமியா கெசிமியா குமித்து மடக்கோதா கொண்ட நட்டுவா வண்ணனி நட்டுவா ஆஃபி நட்டுவா தெங்க கொண்ட தீபி கெசி தினம் பரோ தினம் பரோ நகாய் தினி எடுத்து வந்து நகாய் தி போல ஹூஸ்கோங் எடுத்து கொண்ட ஃபயர் கண்ணேரி ஆஃப் சைடு ஐடி குண்டரே ஆஃப் சைடு அஷார மீட் குலைஃப தி டீம் குரே விஸ்ட்ரீம் கொண்ட நஞ்சே தி ஐடி குண்டரே தினம் பரோ ஆகாச ஜஸ்ஸாத ஆகாச ஏரியா காரியம் ஆஃப் சைடு ஓரி குழுத்தரே பிரேசில் குழுத்தரி கெசிமீரோ கெசிமீரோ கேரி மாக்கினியோஸ் மாக்கினியோஸ் கொண்டோ கொல்ல மரவன் புரிய சென்சா கொல்ல கேரி ஜெயதா பேக் ஆஃப் ஃபாத் கெப்ரியல் கெப்ரியல் பேக் ஆஃப் ஃபாத் எனக்கு மாக்கினியோஸ் மாக்கினியோஸ் திருத்தி புரிய மிதுவா கேரி டெனிலோ டெனிலோ குறைய ஃபோனுவா லெஃப்ட் மிதுவா மத்திய ஒரு குழுத்தனை குறிய ரஃபீன் ரஃபீன் குறைய ஃபோனுவா அது போல அரை குறை குஞ்சா தங்கள் பார் போல் தினம் தூய் ஃபோகஸ் ரஃபீனா போல் தி மசே குறை ஃபாத் ஹத்தர் நம்பர் ஏழு திஃபா குறி ஏழு திஃபா குறி ஆகுத்த சாரி மத்தியும் போல பேரும் ஹைட்டி ஹாஃப் கித்திரம் ஹாஃப் கி மெதா ஐசா மதி ஃபேல்லும் பிரேசில் பேக் ஆஃப் ஃபாத் மாக்கினியோஸ் மாக்கினியோஸ் குறி சுன்சா கத்தன கெப்ரியல் கெப்ரியல் கொண்டோ கொதா போல் ஃபேன் குறி ஜெய் லேஃப் குறிங்க ஐடி ஹாஃப் தே வாதி லேஃப் தங்கள் ஃபாத் கெசிமீர் திரு திரு குறி ஃபோனுவா அது எனக்கு சாரி மத்தியும் ஹாஃப் மெதா ஐசம் டெனிலோ டெனிலோ டெனிலோ ரஃபீனா ரஃபீனா ஃபாத் டெனிலோ டெனிலோ எவரஸ் ஃபாத் எனக்கு கெசிமீரோ கெசிமீரோ இன்னும் கெப்ரியல் கெப்ரியல் தீர்த்து குறி பக்கேட்டா பக்கேட்டா குறி ஃபோனுவா வினிஷியஸ் திம்போல் வினிஷியஸ் ஏற்றே கொண்டோ கொல்லாஃப் குறி ஃபோனுவா அது போல ஃபார் குறித்து மட்டும் கொண்டே காய்த்தே போய் ஏரிய பேர் ஏரிய பேராக எனக்கு சத்தியாஃப் தங்கள் குறி எத்தனை வினிஷியஸ் வெற்றுனி போல் இப்படி பார்த்தோம் ஹைட்டிக்கு ஹைட்டி கொடுத்த குறை ஃபோனுவா அது போல அனைக்கு பிரேசில் கொடுத்த ஃபேர் ஜெய்ஃப் ஹைட்டிக்கு பாவிஸ் நம்பர் டுவான டுவான குறை ஃபோனுவா அது போல் கேரி குறி கொடுத்து தெரியா சோழ நம்பர் டக்லஸ் கேர் ஜெயிலா போல அறுபத்தி பேர் விஹி மினட் குழுவிச்சு ஃபுர்த்து மஹாஃபும் தெட்டியும் குறைபிஸ்டியும் கல்லான விஜயம் லீஃபேலும் பாவிஸ் நம்பர் டுவான டுவான எல்லி டுவான் எழுதி போல ஏரியா கேரி போல குறி ஜெயில தங்க ஃபாதும் ஃபுல் ஆல் எஃப் குழுத்திருக்க டெனிலோ டெனிலோ குறி இருக்க நகாதி போல அரணி குழுத்திர நம்ம கேரி தியா ஹைட்டி குழுத்திர ஃபேர் ஜெயில போன இருக்க போய் வருகிறது விஹி மினட் குழைஃப விஹி மினட் குழைஃப் எங்கிரும் டெட்டியம் குறை விஷ்டியம் கல்தானி விஜய் லீஃபே கோனர் நகனி

அகுல்வெறின் நவ்விதாழ் விகிந்து ஹந்து மகுராஷ் ஹம கஷவரும் திமங்கலேகு ஃபானங் அலிஃபாங் கண்டு ஃபெனிவடாகிம்ஃபி திமங்கலேகு ஃபானு எத்தனும் ஹபரகாகின் தியபே மீஹுங்க காத வடா கண்ணவா ஹுஷீமே நுவத்த தியபே மீஹுங் ஹீஃபில் உம ஹுழுகொலை கென்னவா ஹுஷீமே.

Fuera el riesgo de este embalde a Benjuri, Jela, Farmecha, que Jela, Benjuri, forma del gol. Dani Kari, el aquí, pero Dani Kari en el timing de mano. Gol, Dani Kari, el de Tringos, gol que tiene Vadig en mi de Tetlins, que hasta lo bueno. Ria forma di bola. Chi porta? Non dà un Diego. Non vuol dire questo. Mi ha notato che i Netherlands hanno fatto un gioco. Se non è che non è forte, ma ha fatto un gioco di Dylan. Mi ha fatto di Dylan. Molto ma ha fatto un gioco di Robe. Mi ha fatto di Dylan. Mi ha fatto un gioco di Gekko. Sweden get country, badal kuri Sweden no mi febi de country. Tin country Sweden no febi. Bavis hateng adi ega ready. Dihe minute fau hafum kulei fa. Netherlands hatare Sweden na kalare. Sweden country bola zlagin hein kuriya. Mim haftare central kare. Ani furatari matcha. Leggio Bri, la metto una carica in cui è gela, fanno che stanno le fatto e tre ore e temo che ha tre numero in. Andi in bola e temo che incontra una cassina che è una curia di Leggio Bri, la plaga ha rimasto in half che mi dà sta curia, temo che ha numero contro e dà di me contro in di curia bar, insomma Zenlia, e lì per te carica in tre ore contro di Bordieri, mi dà sta curia di Sugin contro e contro cosa hai detto, fate curia formali bole di. Gol che Dani Mati e dopo gol Canadi ma non cosa Mati Mati bene. Di forte mahaf che fa quello che Sweden con tre in vara rangala. Quello dos hatar fast for set var tanava scori. Vara rangala for set alli vigendia e namas. So me kandwa no leve adios Sweden naka. Mi harmati hatar so me lead again Netherlands. Gol kurmatin kuriye fonu alıp atlayan yeri yapıyor. Vajil kuriye fonu alıp hafkin bedel vuruyor. Medun erken atlayan bedel en kes kurun triye. Gar number kurun triye. Gekko atlayan bedel triye. Vatikin Sweden haftar. Harimatin havada kurun triye. Gekko ve bol. Geldi cemi fahar. Diğer erken en ne mesle bol. Atlayan nedes kurun tankula. Harimatin hen kurun triye. Kuriye fonu alıp bol. Mahabana. Matimatin diye. Bir. Gol kurmatin cihama kambi diye bir. Golku metin kuriye fon aldı bola. Sweden kurunti ama da bunu hingamı bola kottamı kuriye men half ki gana kemeti asamas. Diğer ekari etrendi bola atlayan kuriye. Hein. Hein lejay. Yani en metin o kadar sen sakalı bola kontra kadar kas back ala fahatı din bola lin. Hein atla. Lindelof. Lindelof ama da bola efendim kottamı kuriye men. Asanık kas. Hein. Hein metin o kadar sen kuriye fon aldı bola. Nedan half tren nedan kulunti ke faya bola di nedan kulunti bola atla fa plan kuri mi nani gepko atla kuri di bola far chori kulunti ke jafan ke fat mi de vajil vajil atla fa far armatin di bola atla medan horasko student half tren vadige nedan kulunti sa me da sa maru jila ta kore etre kuri kulunti ke di fe na bola atla maru no kuri ora maru asan ke di kulunti jassali el fatu ur kulunti ta kore half ke me da sa etre di fe student half tren. Nedan kulunti jasa bola Sweden kulunti atla kuriye men central kan din bola baro jene satla metro hore so kuriye din bola gar number kulunti ya gos vanna niyo eri atre vade kuriye fa keeper on formal bola gol gatre ange vani ade bara reach ko dem meri kulunti ange bara reach ko ngene bola fa gos eri atre ange din bola efar vade kuriye formal keeper dive is kuriye kuriye formal lagi thera vanu mitrega bawa ke thera vanu mitrega mijhi Sweden ge furtama gol. Dai demme pure nei ricontri gara number contria e nel timbolo mezzo tren bolle fan a fare ma c'è che dire che in gella penetre vanno mai con io fanno ali al di cappella con io fanno qui però dai mi scura ma sei curi in mes qui però attacco un giorno bolle volgo tre ma raffudere con bara con io fanno ali e danga. Adımlarına diyecek ki Netherlands hatları Sweden'deki. Netherlands'ın kurum farsanı. Adı et kurum. Badal kurum tiyeri. Tamam. Gine eren nüve eğlenmeler. Nüvan hemen yalnız farsın.
chiedono Mario Contreras. Mario Marquez, Netherlands Contreras, che bagno così. Come fa a fare? Netherlands Hazard, Netherlands Contreras, in senso che gara in Corea in As. Fate di Mbola Virgil. Sweden Kulutri, Urani. Nel half time, Metre Kuri di Bora, Dia, e Karim Kulutri, e Farmati Kuri, e Fonova, e Tomase Kuri, e Lenga, e Neves. Ma Bara J, o Tenue, e Tenue, e Tenue, e Tenue, e Tenue, e Tenue, e Tenue, e Tenue, e Tenue, e Tenue, e Tenue, e Tenue, e Tenue, e Tenue, e Tenue, e Tenue, e Tenue, e Tenue, e Tenue, e Tenue, e Tenue, e Tenue, e Tenue, Team che incontra in armati in Ugarcari in Bolatan, Curisidina, Fere Gossa, Yassali, Nether Kuntri, Bolef and Fahat, Dina, Armati in Ugarcari, Gelio Tanakas, Nether Kuntri, Kamidin in Bolatan Fahat, Vendoven, Michael Fata Virgil, Vajil and Frat Armati, Kuntri, Div Ven Hecker, and Kurian Armati in Sweden, half tennis and Saka, the Armati in Ugarcari, or Bakula and Kasama Fata Dim Bolamedon Horasco. Sweden, Netherlands half the Fatih Jilla area, Berani Kumari keeper, keeper on Kasmetre, Netherlands captain of Virgil, Virgil and carry over Kunti, a Vendek, Jasali Bora keeper, keeper Kuri for a medal by carrying us Sweden, Kunti in Kuntokola, and Kaskuri and Adi, Tomasek, and Etre, who rebars number Kunti, at Divis, Endi, at Lapenzi, and Farum Nagadi, if you go on the Etremi Farum, Nagadi Bora, Jahanga Kunti, a full set of the Netherlands Kunti in Bora di Farum. E lì me li fumati. E lì non capire buona hiani. Conor che hanno una di tazzi nella fede. Conor e mi. Conor una grada di suo non li fai conor. Timmano conor mi. Metto che hattano una conor. Aiari una grada. Nagadi in bolla gol di Atene, Nether Kulti in bolla di Fakur, Maria Canadi Malu, una catta, Kuria, una massa di Lego, Henderson, e già sale bolla gol di Rekari, Fenu, Jeff Goldgard, Matin Berdi. Fauhaf in sola, Mirko Kulia, Mirko Fastos, e Mirko Kulia Finger. Atarlando e Lando Nedlers, Mati Kuria. Leve John Kuria Fonoale. Kuria Funeral Bolham, that's some certain half train at line, and then Kuntri, Penalty at the Mother Kuntri, a Penalty Treble, and then Hatar Kuntri, Ethan Demfres, Bolat left angle, Fatum, Dimbol, Ever Fatum, Medas, and Kuntri, and a Penalty can carry Jira, Mutter and Dimbol at left, Fatum, with an event event. Ever Fatum Virgil, Smith Kuria, and other Virgil Kuria, Dimbol, Penalty, a carrier Kuntri, Atla Kuria, the Penalty, the Hurry Nava, number Kuria Funeral, and Jango, and Farkari, the Sweden Kuntri, Difako Berko, the corner. Netherlands Libe Devon corner match ge first one corner FIFA crisis me danuga venne vane kolon asan kurin coach ko din asan venga vis danuga intanu mena fedigen demne di first last immediate play mihar moti muli match ge Hatering Ekako, Nedan Kuria Nagadi, Nedan Corner, Kuria Nagadi, Penetra, then Sweden Kunta, Table Area, Bear on a cast, Nedan Kunta, Control, Left, Half Gaming as Abu, Atlaf Animating as Mentor, Huras Conefrat, Animating Dimbola Control, and Kuria Nagadi, Midden, Nedan, Vina, Kunti, and Nagadi, Bola Penetra, and Unkari Kanadi Malu, Area Bear with Energy, and Matimatin Diego to Gos, Penetra, and the Malu Bear. Sweden are living element. Gudmundsson nella medie mi ha rano men fena riple dembe Sweden country bol pure forvada bola che riple al preferi mi dai ani con Netherlands country anche pure forvada gol che si preferi che non men medie Colombo 3 Sweden country half medie sar metin bola contro con Netherlands half tre pure dante già sale bola tanto le barbe di Netherlands country atlag pure in asino half tre Medro Hurasco, Sweden, half the Armati, Batik, and Korea, Varabara, do for me and his whole number, Jackson, Kuntria, Bolatan, Korea, Devet, or Masakurani, and Kuntria, great pigeon.
ಕುಳಿಸಿ ಆ ವೆಟ್ಟುಣಿ ಆಯ್ತಾ ಫಾಲ್ ಕಫ ಮತ್ತೆ ಕಾರ್ಯದೇ ನಂಬರ್ ಫೌಲ್ ಎನ್ನುವ ಏರಿಯಾ ಬೋಳ ಬೇರ್ವಿ ಅಳವಣ ಹೀವಣಿ ಬೋಳ ಜಿಹಿತನು ಬೇರು ಕೊಲ್ಲಿ ಎತ್ತನೆ ಅಳವನ್ನು ನಾ ಬಡ್ಕೊಂಡು ಕುಳಿಮುತ್ತನೆ ಏರಿಯಾ ಬೇರು ಕುರಿಯ ಅತ್ಲ ಕುರಿಯ ಮೇರೆ ಸ್ವೀಡನ್ ಕುಳಿತ್ರಿ ಹಾಫ್ಗೆ ಮೆದಿ ಹಾಸ ತಂಗಳ ಎತ್ತರೆ ಹುರಿ ಕುಳಿತ್ರಿ ದೀಫ್ ಹಾಫ್ಗೆ ಮೆದವ್ರೆ ತಂಗಳ ಕುರಿಯ ಜಿಹಿಲಾಗಿ ಸೆನ್ಸ್ ಆಗ ಕೊಳ ದಿಮಾನ ಬೋಳ ಅತ್ಲಾಫ್ ಹಣಫರ ತರಮತಿ ನೆಜಬ್ರಿ ಅತ್ಲಾಗಿ ಕುರಿಯ ಮೇನು ಸೆನ್ಸ್ ಆಗ ದಿಮಾನ ನೆದರ್ಲೆಂಡ್ ಹಾಫ್ ತರೆ ಮರು ಜಿಲಾಫ್ ಎತ್ತರೆ ದಿಂಬೋಳ ಕ್ಯಾಸ್ ಮೆದಿನ ಮತ್ತೆ ಹುರಿ ಕುಳಿತ್ರಿ ಬ್ಯಾಕ್ ಒಳ ಫಾತ ಸ್ವೀಡನ್ ಸೆನ್ಸ್ ಆಗದ ದಿಮಾನ ಫಾತ ಹುರಿ ಹೇಯಿನ್ನ ಹೇಯಿನ್ ಹಣಫರ ತರಮತಿ ನಿಂಬೋಳ ಲಿಂಡ್ಲಾಫ್ ಇಂಗ್ಲೋ ಮೆದ್ರೆ ಕುರಿಯ ಫೋನ್ ಆದ ಬೋಳ ಹಾಫ್ ಮೆದಾಸ ಮತ್ತೆ ಸ್ವೀಡನ್ ಕುಳಿತು ಪೇಂಟ್ ಕಾರ್ಯ ಹುಡುಕಿ ಕುಳಿತರೆ ದೀಫಿ ಎತ್ತರ ನೆದ್ರೆ ಕುಳಿತರೆ ದಿಫಾರ್ ಕೊಡೋಕೆ ಸ್ವೀಡನ್ ಕುಳಿತು ಅರ್ಥ ದಿಂಬೋಳ ಲಿಬೆ ತೊಮಸೆ ಕುಡಿ ಹೈನ್ ಎಣ್ಣೆ ಸ್ಥಾನ ಕೊಳೆ ಬಾರಿ ಫಾತ ಮಾಡಿ ಅತ್ಲಾಫ್ ಅಣ್ಣ ಕ್ಯಾಸ್ ಕುಳಿತರೆ ಅತ್ಲಾಯ ಕುಡಿಯಮ್ಮಿ ಅಣ್ಣನಿ ಅಣ್ಣಂಬರು ಕುಳಿತರೆ ಕುಡಿ ಮತ್ತು ಅರಿಯ ಅರಿಮತಿ ಹುಡುಗಿ ಕುಳಿತರೆ ಇಶಾಗ ಕುಡಿಯ ನಗಾದೇವ ತೊಮಸೆ ಕೊಡಿ ಕಾರ್ದಿ ಕುಳಿತು ಅಟ್ಟು ಆಫ ಲಿಂಡ್ ರೋಬ್ ಅತ್ಲಾ ಪೇಂಟ್ ಗೋಧಿ ದಿಂಬೋಳ ಕೊಂಟೋಕ ಫೇರಿ ತಂಗಳ ಫಾತ ಎಬ್ರಿ ಲಾಫ್ ಗೋಲ್ ಪೇಂಟ್ ರೋಗ ಕ್ಯಾರಿ ಹೊಡೆ ಕುಡಿಯ ಅಣ್ಣ ಫಲಾತ ನಗಾ ದಿಂಬೋಳ ಅಂಬ ದುವೆ ತಂಗಳ ಬಾರುವೆ ಬೋಳ ಏರಿಯಾ ಬೇರು ನೆದ್ರೆ ಕುಳಿತರೆ ಬೋಳ ಅತ್ಲಾಫ್ ಅತ್ತ ಕುರಿಯ ಫೋನ್ ಆದ ಬೋಳ ಹಾಫ್ಗೆ ಮೆದಾ ಸಾಬು ಗಾಯನ ಕಾರಿ ಮತ್ತೆ ರೋಗ ಕ್ಯಾರಿ ನೆದ್ರೆ ಕುಳಿತರೆ ಬೋಳ ಫೋನ್ ಆಗುತ್ತೆ ಬೋಳ ದಿ ಬೇರ ಕುಳಿತರೆ ಸ್ವೀಡನ್ ಅಲ್ಲಿ ಈ ಫೆಂಗ್ ಎಲ್ಲೂ ಮೆಚ್ಚುಗೆ ಫಸ್ಟ್ ಮಿನಿಟ್ ಕೂಡಲೇ ವಿಫ್ ಮತಿ ಹತ್ತರು ಲಂಡು ನೆದರ್ಲೆಂಡ್ಸ್ ಜಾಫ್ ಎಲ್ಲಂಡ್ ಸ್ವೀಡನ್ ಜಾಫ್ ಮತ್ತು ನೆದರ್ಲೆಂಡ್ ಹತ್ತರು ಲಂಡ್ ಜೈ ಫೌನ್ ಸ್ವೀಡನ್ ಗದ ಜೈ ಕುಳುಮುತ್ತಾನೆ ಸ್ವೀಡನ್ ಹಾಫ್ ತೆರೆ ಬೋಳೆ ಫ್ಯಾಂಗ್ ಕುರಿ ಜೀ ಹೊತ್ತು ಸ್ವೀಡನ್ ಕುಳಿತರೆ ಅತ್ಲಾಫ್ ದಿಫಾಕ ಕುರಿಯ ನೆದರ್ಲೆಂಡ್ ಹಾಫ್ ತೆರೆ ಕುರಿ ಫೋನ್ ಬರೋ ಮೆತ್ತನೆ ವರ್ಜಲ್ ಅತ್ಲಾ ಮರವಣ ಕುರಿಯ ಮೇಣಿ ಬೋಳ ಕೊಟ್ಟಮ ಕುರಿಯ ಜೀ ಹಾಫ್ ಸೆನ್ಸ್ ಆಗ ಕ್ಯಾರಿ ಕುರಿಯ ದಿಂಬಳ ಸೆನ್ಸ್ ಆಗ ಹತ್ತಿರ ಬೋಳು ನೆದರ್ ಕುಳಿತರೆ ಕುರಿಯ ದಿಂಬಳ ಏರಿಯಾ ತೆರೆ ಬಣ್ಣಿ ಕುಳಿತರೆ ಕೊಂಟ್ರೋ ಕೊಫಿ ಕೊಂಟ್ರೋ ಕುಲ್ದಾಫ್ ಬೋಳೆ ಫ್ಯಾಂಗ್ ಫಾತ ಏರಿಯಾ ಬೇರೆ ನಿಕ್ಕಮೆಲ್ಲ ಆಯ್ತಾರೆ ಆಫ್ ಸೈಡ್ ಕುಂತರಿಯ ಸೈಡ್ ಹಿಸಾಬ ಸ್ವೀಡನ್ ಕುಳಿತಾನೆ ಸ್ವೀಡನ್ ಕುಳಿತಾನೆ ಅಟ್ಲಾಗ ಏರಿಯಾ ಹತ್ರ ಕೀಪರ್ ಅದೀನಿ ಕೀಪರ್ ಏರಿಯಾ ಬೇರೆ ನಿಕ್ಕಮೆಲ್ಲ ಕುರಿಯ ದಿಂಬೋಳ ಸ್ವೀಡನ್ ಕುರಿತೀನಿ ಮಡಮಣ ಕೊಟ್ಟ ಕುರಿಯ ಗ್ಯಾಸ್ ಮೆತ್ರೆ ಹುಡುಗ ಕುಳಿತರೆ ದೀಪ್ ಮೆತ್ರೆ ಮೇರಿ ಹೇನ್ ಹೇನ್ ಸೆನ್ಸ ಕಲ್ಗೆ ಕೊಳ ದಿಮಾನ ಬೋಳ ಅಟ್ಲಾ ಮಡಮ ಕೊಟ್ಟ ಆರ್ಮತಿ ದೀಪ್ ಹೇನ್ ಕುಳಿತರೆ ಗೇನ್ ಆರ್ಮತಿ ಎತ್ತರೆ ಗಿಯೋಕ ಗಿಯೋ ಕಾಂಗ್ರೆಸ್ ಮಾಡ ಫಾತು ಆರ್ಮಿ ದಿಂಬಳ ಅತ್ಲಾ ಮೆದ್ರೆ ಹೊರಸು ಕುರಿಯ ದೀಫೆ ಸ್ವೀಡನ್ ಗೆ ನಂಬರ್ ಕುಂತಿ ಐಲೆಂಗ ಐಲೆಂಗ ಬೋಳ ಅತ್ಲಾ ಕುರಿಯ ದಿ ಪೆನಲ್ಟಿ ದಿಮಾಲು ಹೆಂಗೆ ಕುಂತು ದಿಂಬಳ ತಂಗ ಐಲೆಂಗ ದೀಫಿ ಏನೋ ಫುಲ್ ನಾವು ಬೋಳ ಎತ್ತೆ ಜಸ ಪೆನಲ್ಟಿ ಮತ್ತೆ ಗೋಲ್ ಮಾಡಿ ಕುರಿ ನಗ ದಿಂಬಳ ಗೋಲ್ ದೇ ಎತ್ತೆ ಡಿಫಾರ್ ಮೆದ್ರೆ ಕುಂತಿ ಡಿಫಾರ್ ಕೊಡುಗೆ ಆಗುತ್ತೆ ಆ ಸಾಫ್ ಮೆದ್ರೆ ಪೆನಲ್ಟಿ ಹಾಕ್ಯಾರೆ ಬೇರೆ ಇಲ್ಲ ತೇವಿಸ್ ಬೆಟ್ ಬಿಹಾರ್ ಮೋತಿ ಫಾತ್ಗಳ ಮೆಚ್ಚು ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್ ಸ್ಯಾಮೆಟ್ ಗೋಳೆ ಫೇವರು ಹತ್ತನೇ ಹೆಕ್ಕೊಂಡು ನೆದರ್ಲೆಂಡ್ ಮತ್ತು ಕೊಡಿ ಕುರಿ ನಗಾದಿ ಬೋಳ ಡಿ ರೇ ಕ್ಯಾರಿ ಸ್ವೀಡನ್ ಕುಳಿತರೆ ಜಿಹೆತ ಮಸೆ ಕುಡಿ ಹತ್ತಿರ ನೆದರ್ಲೆಂಡ್ ಕುಳಿತರೆ ದಿಫಾ ಕೊಡ ಕ್ಯಾಸ್ ಸ್ವೀಡನ್ ಕುಳಿತರೆ ಅರ್ಧ ಡಿ ರೇ ಕ್ಯಾರಿ ಹತ್ತರ ನಂಬರ್ ಕುಳಿತರಿ ಅಹೀನ್ನ ಹೀನ್ ಕುರಿಯ ದಿಂಬಳ ಪೆನಲ್ಟಿ ಹತ್ತಿರ ನೆದರ್ಲೆಂಡ್ ಕುಳಿತರೆ ದಿಫಾ ಕೊಡ ಕ್ಯಾಸ್ ಬರುತ್ತೆ ಸ್ವೀಡನ್ ಕುಳಿತರೆ ಬೋಳ ಅದ್ದಾಗ ಅನುಮತಿ ಜೀಲ ಕುರಿಯಮ್ಮಿ ಅಣ್ಣನಿ ಕುರಿಯ ಸ್ಥಳಗಳು ಫಾತ ಬೋಳ ದಮಾದ ಹಣ್ಣು ಕುಳಿತರೆ ಒಬ್ಬರು ಫಾತ ಕುಳಿತರೆ ಕುರಿಯ ದಿಂಬಳ ಹಾಫ್ ಮಿದಾಯ್ ಸಾಬ್ ಸ್ವೀಡನ್ ಕುಳಿತರೆ ಅತ್ಲಾಫ್ ಗುರಿಯ ಕಣಕ್ಕೆ ಸೈನ್ ಹೇನ್ ಅನುಮತಿ ಇಲ್ಲ ಪೆನಲ್ಟಿ ಕಾಣ ಕುಳಿತರೆ ದಿಂಬೋಳ ಅಣಕ್ಕೆ ಸೈನ್ ದೀಫ್ ಹೇನ್ ಬೋಳತ್ತೆ ಪೆನಲ್ಟಿ ಆಗಿ ದಿಮಾಲು ಹುರಿ ಕುಳಿತರೆ ಆ ದಿಂಬೋಳ ಅತ್ಲ ಕಾರ್ಯ ಕುಳಿತರೆ ನಟ್ಟು ಆಫ್ ಆ ಕುರಿಯ ನಗಾದ ಬಳಿ ಗೋಲ್ ಏರಿ ಎತ್ತರೆ ಹೆಂಗೆ ಗೋಲ್ ಕುಳಿತು ಹುರಸ್ಬೇಕು ಆ ಬೋಳ ತಿರ್ತೀನಿ ಫುಲ್ ಮಾಸ್ ಗೋಲ್ಗೆ ಅನುಮತಿ ಬೇರ್ವಿ ನಿಹಾರು ರೆಫ್ರಿ ಕಾರ್ಯಗಳ ಸಿಮ್ಮಲ್ಲಿ ಹೈಡ್ರೇಷನ್ ಬ್ರೇಕ್ ಹೆಂಗೋದಲ್ಲಿ ಒಮ್ಮೆ ಚಿಕ್ಕ ಕಮ್ಮಿ ಹಾಫ್ಗೆ ಫಾರ್ ಜನೇಟ ಚಿನ್ನೇಟ ಜನರಿಗೆ ಔಟ್ಗಳಲ್ಲಿದೆ ಅದರ ಮೆಹಾರ್ ಮಿಫೆಂಡನಿ ರಿಪ್ಲೇತ ಕೊಳಂದ ಶೂಟ್ ಕುರಿ ರಿಪ್ಲೇತ ಅದೇ ಸ್ವೀಡನ್ ಮಿಹಾರು ಮೀ ನತೀಜಾಯ ಮಿವಗುತ ಮೀ ನತೀಜಾಯ ಐಕ್ಯ ಪೇಂಟ್ ಬಾದಾರು ನೆದರ್ಲೆಂಡ್ ಮತ್ತು ಹತ್ತರ ಪಾಯಿಂಟ್ ಹಾಕಿ ಈಗ ಸ್ವೀಡನ್ ಮತ್ತು 3 ಪಾಯಿಂಟ್ ಹಾಕಿ
తిమ్మడానికి జపాన్ ఎప్పుడు ట్యాకీ కనుక్కోవడం మీ గ్రూప్గా అతర్వనాకి మొదటి ట్యూనేషియా పాయింట్ వదిలిపి మీ దీము దేవన మ్యాచ్ అది జపాన్ ఇక్కడైపోని ట్యూనేషియా ఇక్కడైపోని ఎన్ని మ్యాచ్ అదే కుటుంబ సాగు దండమే మీ ఇద టీమ్ ర్యాంకిన బదాదారు ఫీఫ ర్యాంకిన బదాదారు ఎందుకంటే వర తఫాత్ పడుకో ఫీఫ ర్యాంకింగ్ స్వీడన్ మొత్తం ఫీఫ ర్యాంకింగ్ తిరిగి సతర్వనాగంగారు నెదర్లాండ్స్ ఆగమన ఫ్రెండ్ ఫీఫ ర్యాంకింగ్ అవ్వనాగ ర్యాంకింగ్ వరపడు తఫాత్ పోయి అదే మా ఆబాధి వరపడు తఫాత్ టీమ్ వస్తాయి నేను స్వీడన్ అక్కడ సామగతిగా వరల్డ్ కప్ రంగళ వర రంగళ వర నాకు రావడం నతీజాతకి ఆమె వర రంగళ ఫింగర్ కూడా ఉన్నాయి నెదర్లాండ్కి మిదన్నమే ఫీఫ ర్యాంకింగ్ అవ్వ ర్యాంకింగ్ కోసం బ్యాట్ స్వీడన్ మనం తిరిగి సంతమాట నేను ఓట బ్రేక్గా టీం కొంచెం పెంచుకోరా స్వాహక దక్కాలి మిత్రులు ఫెమ్ బోలారు వాహ దక్కని ఆమె కోచ్ ఆఫ్షన్ వాహ దక్కని టీం కొంచెం నెగ్గుతాం పెంచుకోరు టీం కూడా మాకు వాళ్ళు ఆమె తిరిగి పెంచుకోరు హద్య మేట మేహార్ కొలేపని స్వభావం ఫన్ సర్వీస్ మేట కొలేపు మేహార్ అని నెదర్లాండ్ హతరు దాన్ని జాఫ్ స్వీడన్ వాడి ఎదండు జా నెదండు జీ దాని ఫుర్తం హాఫ్ నిమిషం నెదండు జాఫ్ దెదండు దెదండు జహా దీని నవార నంబర్ రూపే ఈ ఫుర్తం హాఫ్కి ఇవ్వడం మెడితే అది సతారవణ మిత్రులకి దేవనదండ జహాఫ్ మాఫ్కి ఫస్ట్ వన్ మిత్రులకి ఫుర్తమ్మ దండు జాఫ్ దేవనదండ సతారవణ మిత్రులకి జహాఫ్ మిహాఫ్గా నెదండు జీ దెదండు జీ ఎగారు నంబర్ ఎక్కువ ఈ మీ ఫాఫ్కి దెబ్బన మెడితేగ తిమ్మల దాని అవ్వన మెడితేగ హతం అంటారు దాన్ని హాఫ్ అంటారు బిహార్ ద టీమ్ కొంచెం మిస్ ఫెన్ బౌల అస్ దాని మచ్చాం అరాఫి ఫెన్ మట్టక నెదర్లాండ్కి నవార నంబర్ ఫేబి ఉలమినకి ఈ నంబర్ ఉలమినకి సతార నంబర్ కూడా నెంబర్ గోల్ తిరుమతి లీఫ్ జహం నెదర్లాండ్కి జహం వాజే జస్సాది కీపర్ కీపర్ కురియ జిల్లా కురియ ఫోనాలి బోళ మెదర క్యాచ్ మెదర సెన్సాక్ అది మాదు స్వీడన్ హాఫ్ తిన స్వీడన్ కొంచెం బలం కురియ ఫోనాలి బోళ నెదర్లాండ్ హాఫ్ తిన నెదర్లాండ్ కొంచెం అర్థ స్వీడన్ హాఫ్ తిరిగి బోళ మెదర కొంచెం కురియ ఫోనవాళ్ళ మధ్య కురియ దేం మెసే కురియ టీమ్ కొంచెం బోళ మా బార కురియ జాదేవండి పెనల్టీ కీపర్ బోళ అత్లాఫ్ అత్లా కురియ కూడా స్వీడన్ కుర్చుని అనుమతి మెదడుగా క్యారీ జీలాఫ్ అనిక స్కార్ కుంతగా నట్టు ఫహత్ దీని కుంతరియా దీప్ బోల్ ఆయన కూడా తన కూడా ఎత్తున కుంతురి ఆయన సెన్సాకల్ క్యారీ మెదడుగా క్యారీ బోల్ స్వీడన్ కుంతరి హాఫ్ తిరిగి దీప బోల్ తన కూడా బార్ వైజ్ అట్లా స్వీడన్ కుంతరియా అట్లా మెదరని దామితులని ఫార్మతి ఫాల్క్ ఫండ్ ఎదురండి కుంతరి హతావిస్ మేట మిహార్మతి ఫహాఫ్ కూడా మెచ్చుగే హద్య దెమినెట్ కూడా స్వీడన్ లీఫ్ జహం హాఫ్కి గ్యాగనక మెదవరు కుర్తం కూడా మెదురంగా కావటం హాఫ్కి మెదవరు మెదురెవరు తన కూడా అరిమతి లీఫ్ జహం స్వీడన్ కురించి కురియ ఫోన్ నెదర్లాండ్ హాఫ్ తరే కురియ ఫోన్ వల్ల పెనల్టీ ఎత్తరాయి నెదర్లాండ్ కూర్చుని బుధం కురియ ఫోన్ బాస్ అరిమతి బేరు ఎల్లు మాకు స్వీడన్ లీఫ్ ఎల్లు గుడ్ మార్నింగ్ సార్ వెళ్ళాను బుడ్ ఎఫ్ఎం వర ఫాదర్ జీల్ ఆఫ్ దూర వర దూరం ఆమోతుగా ఎల్లా తర ఫ్రెండ్ అని వెళ్ళి బోడ పెనల్టీ ఎత్తిరాగి ఫారం నెదర్లాండ్ కూర్చుని అట్లా కురియ ఫోన్ వాళ్ళ కురియ ఫోన్ బాగా స్వీడన్ కూర్చుని అట్లాగి కురియద్ది పెనల్టీ అది మాదం హీన్నం హేన్ కురిమతే పోయి కూర్చుగా నట్టు మాబడి స్వాతంత్ర్య ఆమె దాసాలు కూర్చుకోండి బావిస్ నెంబర్ జెన్లీయే జెన్లీ పెనల్టీ నగాదం చేయి బోడ ఫారం జహాజో కార్యద్ది కురుతురి కురి ఫౌలా కురి జహమ్మద్ లీఫ్ మొత్తం తెలియతరే స్వీడన్ కురించిన కులి ఫౌల్లా కొడిగింది ఈ ఫైజ్యం నెదర్లాండ్స్ కురించి అట్లాగే మీ అని హాఫ్ మెదవరు మెదడు క్యారీ అత్త బ్యాక్ కూడా ఫాత దింపడం డిఏరియా క్యారీ అట్లా మెత్తులు కురుసుకోండి అట్లా సెన్స్ అక్కడ వద్ద అరిమతి దిగి మెదడు క్యారీ స్వీడన్ హాఫ్ తిరిగి కురించుకుని పోలేదు మళ్ళీ మరి మన కురియ మీదని అరిమతిగా వద్దు కానీ గెప్ కోసం కురియ దిగ కురించి పెనల్టీ ప్రణాది మాదు కానీ ఆ క్యారీ స్వీడన్ కురించి బోడతా కురిది మన మెదడు క్యారీ
සුරින් කුල්තිය බොල එෙන් පහතත් බල අතන් කොල පහතම ටින් හ කුන්තියක දීපන බොලත් ලෑගේ දම රනකස් අත නිදලන්ට කුන්තරි අත්ල සංසකල බේර බොල ැන් දාම්ද කාරය දිය සුරින් කුළන්ත්‍රී එනක හිපාක් එක්ම සබෝ යහම දීප නෝති කුරි පවදා කුලිග අසා නම්බර කුන්තරිය Netherlands here and number grave of course for that will leave a jeho Korea for Nova Lang has fought to keep her and cast me there keep her dear a care cool much Korea Nick Mela Korea Dean Ball Virgil Kulunti Ami Jassali Virgil Korea Deep Metron Kari Hulu Kulunti and Bola Batlia Manamana Korea goes so you don't have to have a final number Kulunti Rhea E ফাতুর কুনতি কেন গ্যাস কুরিয়ে জেলা শিক্ষা কাদমাস আরমতি দি ফে কুনতি কেন কুরিয়ে ফোন আলো হাফ মেজা বরে পেনা টেকে আরমতি নগা কারণ কন্ট্রোল কল দেন কুরিয়ে মিদানি সার্ভিস নাম্বার সুমে বেলি আতলাফ কারে কুনতন সঙ্গলে ফাতুর দি বড় হাফ কে মেদিং হাস আরমতি কেন গ্যাস উইন হাফ তরে মোন আদিস মেদান কুনতি আতলে হাফ মেদাস এতরে জেলাফ মেত্রে বদলা আর ফরাত আরমতি দি বড় আতলে কুরিয়ে মিদানি ভেন্ডে ভেন আতলে পেনা টেকে আদমাল দি বড় কুরিয়ে ගෙප්කෝය ගෙප්කෝ කුරිය ෆොනවාල් වල දිය මුතවස් බේරවි ගෝල් ගර්මති ගෝල් කුරුමති ජෙහමක මෙචු හැද්දිය ෆස් මිනිට් කුලේ ෆ්මි හර්මෝති නෙදර්ලන්ඩ් හතර වල ජා නිමිදි ෆෝර්ත්ම හාෆ් වල දිය දෙහ හස් දිය ජා මතර ඉතම කුරිය ගෝටි ඇදි උරුම් පරහාගේ සුවිදන් පෙනටි රැතරේ එමන් බෝලත් ලාවේරිය බේර කුරිය ෆොනවාල් හාෆ් මෙදින් හාසාව Korea phone wala to mase kurhen kas netland kulun tri at life at life team hen kurti na penalty dan dimbola control kurani netland kulun tri ne kari jan sab hori hien gan natto da na gadero ne bol gal mas de to spare we bol kur mati jan ma bol kur mati bol jan as metu tren batin sweden kulun tri half tras go pen since sakal gal mati kuria dimbola mi bahar mi sakat lang kuria ko saf me dobre penalty gar kulun tri deep yan ere tren nagadini Nelson Pelton nagad bol gol deri akari ur kontra bol di fakri vajil di fakri bol area beru di area kanad manan ka sudin kontra atlaf etim ko hand number kulun tri ya medini ren bol atlaf fatil jela fanka sangol fatil medini hatar number hin nang hin gol jela nagad bol gol deri atre mi far di fakri fi di fakri manka de for penalty tan di fakri bol sudin kontra in penalty point ko atlaf bol jam farik ko va kare dia nelson kulun tri ya yaur jevar no area bering a bol far nelson kulun tri jaha jaha sudin kulun tri fal ko ಅದೇ ಬೋಳ ಜಹಾಂಗಳು ತೆರೆ ಕುರಿ ಫೌಲ್ ಅವಳಿಗೆ ಮೇಹಾರ ಮತ್ತು ದಫರ್ತ ಮಾಫ್ಲಿ ಮುಗಿ ದೇವನ್ ಹಾಫ್ಗೆ ಕುರು ಮೆಹಾರ್ ಕುರಿ ಎಮ್ಮಿದ್ದೀನಿ ಹತ್ತಾವೀಸ್ ಮಿನಿಟ್ ಕುರು ಮೆಹಾರ್ ಫರಿ ಹಾಫ್ ಮತ್ತು ದೇವನ್ ಹಾಫ್ ಮೆಚ್ಚುಗೆ ಹದ್ದಿ ಹಾಂ ಮೆಟ್ಟು ಕುಳಿ ಕುರು ಮುತ್ತರೆ ನೆದಿನ ಕುಳಿತರೆ ಬೋಳ ಪೇಂತರ ನಗ ಸೀದಾ ಗೋದಾದಿ ಮೇ ಫೋನ್ ಮಸೆ ಕುರಿ ಪೆನಾಲ್ಟಿ ದಿಮಾಲ್ ಅರಿ ಮತ್ತು ರೋಗ ಕ್ಯಾರ ಹೊರೆಫ ಎಂಡ ಮೆ ಸ್ವೀಡನ್ಗೆ ಗೋಲಾ ಮಾಜವಾಗುತ್ತಿನ ಬೋಳ ದಿ ಯಾರು ಮತ್ತು ಮತ್ತು ಮತ್ತು ಬೇರ ಕಸ್ ಕುಳಿತರೆ ಬದಲು ಕುರಾಣಿ ರಿಪ್ಲೇ ಆರಂಭ ಫಿನ ಮಿಹಾರ ರೆಫ್ರಿ ಗೆವಿಯು ರೆಫ್ರಿಯ ಫಿನ್ನ ಗೋಯ್ ಪ್ಲಸ್ ಆರಂಭ ಎ ಕ್ಯಾಮೆರಾ ಮೆದುವರು ಆರಂಭ ಫೆನಿಗೆಂದೆ ಬೈ ಫಾರ್ ರಿಪ್ಲೇ ದಕ್ಕಾದ ಕುಳಂ ಫರ್ಸಾಗಿ ಪೆನಲ್ಟಿ ತರೆ ಸ್ವೀಡನ್ ಕುಳಿತರೆ ಏರಿಯಾ ಬೇರೆ ಅವರು ಕುಳಿತರೆ ಜಸ್ಸಾಲಿ ಬಣಕಸ್ ಪೆನಲ್ಟಿ ತರೆ ಗೋಲಿ ರಾಜ್ ಮಾಡಿ ಕುಳಿತರೆ ಏನ ದೀಫಿ ಗೋಲಿ ತರೆ ಕೀಪರ ಕೀಪರ್ ಕರೆ ನೆದರ್ಲ್ಯಾಂಡ್ಸ್ ಕುಳಿತರೆ ಗರ್ಮ್ಯಾಕ್ ಏನ ಕುರಿ ಫೋನ್ ಬಾಳ ಅರಿಮತಿ ಅಣಕಸ್ ಪೆನಲ್ಟಿ ತರೆ ಮಾಡಿ ನೆದರ್ಲ್ಯಾಂಡ್ಸ್ ಕುಳಿತರೆ ರಾಜೀವ್ ಬೇರೆ ಹದ್ದಿ ಅಮ್ಮೇಟ್ ಕುಳಿ ವಿಜಿ ಮ್ಯಾಚ್ ಬಿ ಸಬ್ಬಿಸ್ ನಂಬರ್ ಕುಳಿತರೆಯ ಸ್ವೀಡನ್ ಕುಳಿ ಏರಿ ಅಲಿ ಕುರಿ ಫೋನ್ ಬಾಳ ಸೆನ್ಸರ್ ಕಲ್ ಕ್ಯಾರಿ ನೆದರ್ಲ್ಯಾಂಡ್ ಕುಳಿತರೆ ಬೋಲ್ ಕುರಿ ಜಸ್ಸಾಲ್ ಬಾಳ ಹಾ ಮೆದಾಸ್ ಸ್ವೀಡನ್ ಕುಳಿತರೆ ಅತ್ಲ ದಾನ್ ತ್ರ್ಯಾಕಸ್ ಮೀ ನೆದರ್ಲ್ಯಾಂಡ್ ಕುಳಿ ಗೆಪ್ ಕೋ ತತ್ಲಾಫ್ ಕುರಿ
Imorsedon kunte att där från Legend Hafter ändi bara med där som att lämna med kuri där är det tre vanna på det kunte eko eko kunte gå det det kunte tin kunte vad det med bi tam kunde fatu hen kunte det bara en dire ke tre hur kunte hatar nummer med ni he innan hen bara på tre det bara tam kunde madu ge det med sig kuri igår bara elenga ja men stan kunde madu på tre tre bara att lafa med den kunte bara ber kolli med den kan Kurun France itu yang kurun tni, mana mana Korea Myanmar itu yang hand number, atau jadi sahaja bola far nazar kurun tni ke sini dan nazar half tni atau chance macam orang rasko, pada je sini half tni pada kurun jadi sahaja bola, orang kari dia kurun tni al end of jah jah mana nazar kurun tni masa itu end of kurun fana macam orang rasko yang sah kegiatan kami dengan hasil pun bola tni, kurun macam elang kat lah dia yang kari kurun dam tni faru, dan tanggul faham jadi sahaja bola jangan macam tni hand number kurun tni yang mesti, faham kosong jangan lihat mesti Netherlands. Nu har haft en liv fäggen. Hade megarnabar kulunteria. Nedan megarnabar kulunteria. Gepko. Båda jahan muntre. Fatum det. Sjöden kulunteria. Fav. Liv fäggen. Penetria carry. Bara penetria. Hat med då. Penetria carry. Virgil. Jassa är keeper. Keeper. Vajla Difi Vajla har meddelat som kuri att läsa centra karinga sarimati med dem att carry hur kunti att Difi är bollat läge tankolen att med dem att infatu hur kunti och nedlän kunti kiri kiri vad läf centra kan de mano så den haft det vad läf anikas fahata med dem tankolen fahata med dem boll nedlän kunti att läsa bara med hingala kan jag gå till kostan kolen fahata centra kan de avri en kunti kan med dem nedlän haft det Kurir dimbora kas fahat, senca kadari mati urkul tika. Kurir fonal bola eri tira vandan dam bidani ega number ena di pun penalty kanad mana control kul leh dangan tira offset. Dewan half mihar moti. Dewan half ham engasa addi emiat kulah mule macu. Engiru hatering ekakum Netherlands moti kurir. Fortam half ni men dey dey sumaku Netherlands kurir gawe mihaf kade. Dekoran jadi landas jahafan ini, Netherlands juga dewan dana adi timur dana hataruan landas, adi Sweden jadi fortem landas mihaf kerja jahafan. Kulum utaraan Sweden kulum tiri boleh faham fahat jadi bantu karya dia kulum tiri faul kulum esab, life jemai, half ke meeting hari samar mati Sweden half tiri. Kurir phone wali bola hari mati. Sebelum half time senjata kau kari guru kunci jasa bola ini bola faham kunci bola faham tidak melihat ini faham dim bola hin. Hin menjasa ini kari hari nomor ada guru kunci ya. Ini kesin ini bola tiada senjata kau kari kurir yang aku kunci ya. Tidak melihat orang mati guru kunci kerana teriak kurir phone wali bola. Egar nomor atasnya kurir muda ni egar nomor dah elengga. Ini penalty di majlis kurir nak ada bola gol kau mesti bola swing kau sana faham penalty dari mana faham jeep Penalty adi malah hari mati dia bereng itu mak. Sweden na mihaf ga varan anggal fursat libij. Varan anggal de fursat de varan penalty atren gol dera kaya mes libij endi ane mes. Nati jadi bazar kol de varan nuwe ya beraka. Eke Sweden jahat itu hilal Sweden mihar Netherlands jahat mati hatar ulah. Netherlands ke hilum elib bola half ke meja varan tangkol sensa kalkan hari mati nuwe kaya Netherlands kol dera jahat mati hatar. Bola biar koli ifar Sweden kuliter. Netherlands keldo, itu half tering kuri jeda fede bola. Mendera kumati. Netherlands kuliter, fahat adin bola kas. Dega terus biar. Sweden kuliter kaj jeh fah, ifar biar keldo. Netherlands keldo mat, Netherlands kuliter sensa keldo mal. Mendera kaj carrying, elda mendera Sweden half tering. Mereka akan kuri jeli alih bola half ke meja sabu. Sebenarnya half tering, sebenarnya kunci yang difahamkan kuri final bola ni kas. Netherlands half tering, Netherlands kunci yang bolong jasa ni kas. Sebenarnya kunci yang bola atlafi. Atlafi kuri yang mienan ni team juga kunci yang atlafi. Anfal tangan mesti ru kunci kadinggu area tiada pada abang. Ek kunci yang kunci yang kunci yang kunci yang mihar badijje. Kuri mesti kunci yang natua tangkol yang mesti yang fahatum hiyan na hiyan. Kuri final gol dah di mana sih dah keeper panci kau difah kuri bola. Area berung aku tengah sebenarnya tuan ber.
அது வர ரங்கள பேல பேர் வண்ணு வண்ணு ஹம கிரிய கிரியா போல் வணுமாய் கூடிய ஃபோன் வாதி போல கீப்பர் டிஃபாக்க கூடிய ஃபோன் வாதி போதுக்கு அரிமத்தி கண போலதியே போனர்க்கு எல்லாம் கணக்காது எனக்கு ஸ்வீடனில் இப்போ ஹத்திர மணிக்கு வந்துச்சு ஹவானுக்கு எதுவும் எதுவும் கணக்காது போல கோதிரி அத்தனை திஃபா கொஃபி இதை கொடுத்து ஏரியா பேர் மணிக்கு இப்படி ஸ்வீடனுக்கு வந்து எனக்குரிய ஃபோன் போல தங்கள மடுவை கீப்பர் போல தான் பாவிஸ் நம்பர் கொடுத்து அது கூடிய ஃபோன் போல் குடும்பத்தையும் கணக்காஸ் மதி நெதர்லாண்ட் வாஜி லபன் நிஹார் கணமதி அசோபியா ரெஃப்ரி வாகஸ் தக்கால தெதுவெஜ் குழும பேர் வெஜ் மெச்சு அட்டி ஹத்தர் மெட் குளே ஃபிங்கர் ஹத்தர் லண்டு எல்லாண்டும் மதி கூறியா நெதர்லாண்ட்ஸ் ஃபுர்த்தம் ஹாஃப் நிமிகம் தேர் தேஸ் மெக்கி நத்தீஜாக ஒத்தி நெதர்லாண்ட்ஸ் எனக்கு அம்மி ஹாஃப் கைத்தூர் தெல்லாண்டு ஜஹா ஹத்தர் லண்டு ஹமக்கோ ஃபிங்கர் ஃபஹம் ஸ்வீடன் குழு தெரிசு மேடி தாண்டி ஜஹா அத்தனை எங்கேயும் கூறி மொத்தம் நெதர்லாண்ட்ஸ் கூறிய ஃபோன் வாதி போல குடும்பத்தை ஒரு குழந்தைக்காக ஜிஎஃப் டிஐ ரெஃபரி கனஸ் மில்லாஸ் அலுஃப் ஜஹா டிஏரியாக்கு அரிமத்தி ரொம்ப கேரிக்கு பேருக்கு பாபா கூடிய ஃபோன் வாதன் ஜம் கீப்பர் கூடிய ஃபோன் கூடிய ஃபோன் போல போமத்தி குளிர்த்தி போமத்தி அசாமி தாசம் பேர தியை ஸ்வீடன் ஹாஃப்திரே குளிர்த்தி பேக்கில் ஃபாத்தங்க எழுதி போல பெனட்ரியாக கேரி அத்தலாகி கூடிய மீன் மெச்சுக்கு அட்டியா ஃபஸ்ட் மினிட் குழைய ஃபவ் ஹாஃப் மிஹார் மதி சாலிஸ் மினிட் குழைய நெதர்லாண்ட் ஹத்தர் நடி ஹாஃப் ஸ்வீடன் நெதர்லாண்ட் ஹாஃப் கீப்பர் கூடிய ஃபோன் வாதி ஹாஃப் மெதவர் சென்சர் கேரி அமைத்தி ரொம்ப கேரி நெதர்லாண்ட் குளிர்த்தி எம்பதும் கூடிய ஃபோன் வாதி தேமசாய் கூடிய கூடிய அடகு குளிர்த்தி மாபட பார்வகிங் கோஸ் கோதுக்கு அருமத்தி இந்திய கொடுத்த கோஸ் பேர் கோது குடும்பத்தி லீஃபை ஜோ கீப்பர் ஹேன் ஜஸ் குளிர்த்தி ஜஸ்ஸா கீப்பர் ஹேன் கீப்பர் ஜஸ்ஸா இது போல் எனது திஃபாக்கு கூடிய ஃபோன் ஹாஃப் மெதாஸ் அணிக்காஸ் மெதன் குளிர்த்தி போது கூடிய ஃபோன் வாதி மாபடஸ் பார்வை போல் இப்படி பெனட்ரி ஏக்காரி குளிர்த்தி ஏக்கை குளிர்த்தி அனுப்பா தரைமதி குளிர்த்தி தீபி ஸ்வீடனுக்கு நிரம்பர் ரேகம் அத்லா திருத்தின் கூடிய ஃபோன் வாதி போல் சென்சக்கா திமாக எனக்கு சத்தியாகி அனுமச்சிக்கு ஜெயில் அனுமதி கேரி ஃபோன் வாதி போல் மெதன் ஹோஸ்கோ வதிகனி கூடிய ஸ்வீடன் குளிர்த்தி தங்கள் ஃபாத்தா திரை கார் நம்பர் என்ன டிஏரி கேரி ஒரு குளிர்த்தி தெரிஞ்ச போல் தங்களை மடுவை மி ஃபாரஸ் டிஏரி அத்தனை நெதிரில் குழு தெரியா திஃபா குடி போல் திஃபா குழு ஃபாத்து வாசி பண்ணி கீப்பர் அடியர் எத்தனை ஒரு குழு தெரியா கொடுத்தங்கள் என்ன மசை கொதினா ஃபஹர் கொத்தங்களே உதக வீசுக்கண்ணே ஜஹா நெதிரில் குழு தெரியா தி ஹோ போல ஹோதங்க என்ன மஸ் எனக்கு மூவ் என்ன கொள்ளு போல ஆஸ் டிஏரி எத்தனை பண்ணி நெதிரில் குழு தெரியா குடும்பத்தில் நெதிரில் குழு தெரியும் மிதிரவங்க கேரிங் ஆஸ் ஃபாத்து ஜெயினி மூ ஹாஃப் தர் சென்சாக மிதிரவங்க வரக்காரி அனுமதிவங்க ஆஸ் கேரி குளத்தில் என் கூடியங்க ஆஸ் லெஜக் பிரிக் அத்லாஃப் கூறிய தி வெட்டி மகன் குளிர்த்து பெனட்ரி கேரா கணாக்காரோடு குளிர்த்து பெனட்ரி மஜ்ஜி இல்லா ஃபேரியத்திலே கே கே அவதாஃபா கோல் எடுத்து மஜ்ஜி இல்லா ஃபாத் நசாது போல ஃபாரம் கோல் அதி மே ஃபோனோ மசே கூறி என்ன கோல் குருமத்தி ஹுரஸ்வகன் தியே கொத்த கோ சாரி மத்தியம் பே சாலிஸ் டெமினட் மிஹார் மதி குழைஃபா தேவன ஹாஃப் மொத்த மொழி மெச்ச அட்டி ஹெமினட் குழைஃபா அத்தர் நடு எல்லாரும் நிஜம் மதி குழைஃபா லீஃபை ஜெம் கீப்பர் கூறிய ஃபோன் வாதே கூறிய ஃபோன் வாதி போல் மெதுவாக கேரி சென்சக்கா திமாலும் ஸ்வீடன் ஹாஃப் தெரி நெதர்லாண்ட் குளிர்த்தி போதும் கூடிய ஃபோன் வாதி போன ஸ்வீடன் குளிர்ந்து அத்தாய் ஜெஸ் போல அனுக்கேஸ் நெதர்லாண்ட் குளிர்ந்து அத்தியாக அத்தியாக மெதுவாக கேரி சென்சக்கத்திலே ஒரு குளிர்த்தியா என்ன போல அத்தியாக ஃபாத்தங்க முடியாது தங்களை ஃபாத்து உண்டு அனுக்கேஸ் நெதர்லாண்ட் குளிர்ந்துக்கிறாங்க மெதுவாக கேரி நீ போல அத்தியாக ஃபாத்து ஜெயில ஃபாஸ் ஃபாத்து எங்கே போடலாம் கூடிய தீப் ஹாஃப் மெதாக சாபம் ஸ்வீடன் ஹாஃப் தெரிவி நெதர்லாண்ட் குளிர்ந்துக்கணும் என் போல அத்தியாக தேவை ஈரியா கேரி ஜீலா கூடிய ஃபோன் வாலி போல அனுக்காஸ் கோஸ் கோதுக்கு தெரியுங்க வணி ஃபார் சர்வீஸ் நம்பர் குளம் தெரியா சமவீல கூடிய ஃபோன் வாலி மிஹார் நதீஜாக்கி நெதர்லாண்ட் ஃபஹி ஸ்வீடன் ஸ்வீடன்
පහවාගේ අද මිහාගේ සාලි ස්තිම්වර මිත්‍රයගේ දඩුජ. මෙ නෙදලන්ඩ් ෆහේ ස්වීඩන් එක. අම රිපලි බෑලෑරුව ගේ ෆොනවාල බල සංසාක හුරුත්තර හුඩි කුල්ත්‍රය අදිනී ොතයනකොස් පෙ ඩීර අතිය වදමයක කුරිය ොනවාද දෙරක දොරම් කුරිය ොනවාද බල සවිශ නම්බර සමවිය කුරිය ොනවා බල ගෝතරය වතිකින් අතිම්වට දඩු සම ගෝල්ග දඩියා එහ කාරි තේතරී ගොස් ගෝල්ගතරය වනි අද මේ හතර හතරවදන මෙද නෙමි පස්වල දනු සමයිදයේ ගෝල් දඩි කෑරි තිරිතරින් ගොස් ගෝල්ගතරය බදිගේ පහන් එකකු කුරියගේ මති මයාරු නෙදලන්ට.